kapao li wo wi ji bu li si li si bi ma cho pi cho ngo si ja hu cho ji cho ta ku ye ge zi ge ya bi bu li si li yu ba ga ti hu ma ji ji pi zu si ji ni hi lai de chang a ko nga ba de ji hi ni ta zu ya tu za ga ti bi hui ku o hu cho ja bi to ku ma le ju ma la bi ha de si ma le bu li si li yu bi社会主义尼哈格吉维格和达子，布里西里如巴维耶格子格哈德蒂多格子，布里西里如维乔亚赫古，布里西里马巴科阿吉南加布啊，七八多，加巴奥利沃维吉，布里西里西维马，乔蒂乔门贝勒七马维加乔维，赫乔耶乔塔古耶格子格尔亚维布里西里马巴阿提夫马乔。又回他住嘞，布里西里有吧？起码为他是嘛。布里西里有别嘞，社会主义尼哈格几位，他的好大这里也给自个，哈哈，得到个。